0: நக்ஷத்ரா கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், ஃபரூக் அரக்கினர் பந்திரங்காவ், கிஞ்சன வர்த்தமானம், ஜெஜனா சி கிருஷ்ணகுமார் நீங்களுக்காய் சமர்ப்பிக்கிறது.
1: சுரட்சிதமாய் முன்னோட்டு, ஒப்பம் கொச்சு கொச்சு சந்தோஷங்களும். நக்ஷத்ர கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், ஃபரூக் அரக்கிணர் அண்ட் பந்திரங்காவ்.
2: ഫറോക്കിൽ നിന്നും വിശ്വാസ്യതയുടെ നക്ഷത്ര തിലകവുമായി തുടക്കം കുറിച്ച് പന്തീരാങ്കാവിലും അരക്കിണറിലും ജനഹൃദയങ്ങൾ കീഴടക്കിയ നക്ഷത്ര ഗോൾഡൻ ഡയമണ്ട്സ്.
3: മഞ്ജു,
4: ഓ